நம் நாட்டில் உள்ள கோட்டை கொத்தளங்கள் வெறுமனே வரலாற்று சான்றுகளாக மட்டுமின்றி ஆன்மீக மரபுகளையும் தாங்கி நிற்கிறது. நம்பிக்கை, சமூக ஒற்றுமை,

கருணை மற்றும் இயற்கையுடனான நம் ஆழமான கலாச்சாரத்துக்கும் தொடர்பூட்டும் உயிருள்ள அமைப்புகளாகும். நமது எதிர்கால சந்தனருக்கு கோட்டை கொத்தளங்கள் அரண்மனைகள் ஆகியவற்றை பாதுகாத்து வைப்பது நமது தேசிய கடமையாகும். அரண்மனைகளின் பின்னணியில் அமைந்திருக்கும் வரலாற்று உண்மைகளையும் தம்மில் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியதாகும். நாஞ்சில் நாடு நிலவளம் நீர்வளம் பொருள் வளம் மிக்கது. அதன் செல்வச் செழிப்பு மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களையும் நாயக்கர் படைகளையும் கவர்ந்திருந்தது என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. நாஞ்சில் நாடு மூவேந்தர் ஆட்சியில் மாறி மாறி இருந்தது என்பதை இலக்கியங்கள் கல்வெட்டுகள் கோயில் அமைப்புகள் ஊர் பெயர்கள் இவற்றை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு நாஞ்சில் நாடு பல மன்னர்களின் வீர விளையாட்டு நடந்த போர்க்களமாக திகழ்ந்தது. பகைவர் படைகளுக்கெல்லாம் பாசறையாக அமைந்தது நாஞ்சில் நாடு. அதனாலேயே இங்கு பல கோட்டை கொத்தளங்கள் இருந்தன. அவற்றுள் பல அழிந்துவிட்டன. ஒரு சில கோட்டைகள் மட்டுமே உள்ளன. முன்பு நாஞ்சில் நாட்டின் தலைநகரமாக திகழ்ந்த கோட்டார் ஒரு காலத்தில் கோட்டை மதில் சூழல் அமைந்திருந்தது என்பதை குருமா கோட்டாந்தரன் கொண்ட தென்னங்கன்னி பெருமான் என்ற கிபி 8ஆம் நூற்றாண்டிலேயே தோன்றிய பாண்டிகோவை தெரிவிக்கின்றது. கடுக்கரை முதல் கன்னியாகுமரி வரை ஒரு காலத்தில் சிறப்புற்று விளங்கிய கோட்டையின் தடயங்களை பல இடங்களில் நாம் இன்றும் காணலாம். இக்கோட்டை இயற்கை அரணான கடுக்கரை மலையிலிருந்து தொடங்கி அம்மலைத்தொடரை அடுத்தும் அகன்றும் அதன் மீது ஏறியும் செவரக்கோட்டை காத்தாடி மலை நெடுமலை குன்று ஆகியவற்றை தொட்டு ஆரல்வாய்மொழி வழியாக வளைந்து வளைந்து தென்மேற்கு கடலிலே முடிகின்றது. ஆரல்வாய்மொழியை அடுத்துள்ள கோட்டைக்கரையில் பெரிய கோட்டையும் வெடிமருந்து செய்யும் ஒரு கூடமும் இருந்ததாக வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. கிபி 8ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்த பாண்டிய மன்னர் மாறன் சடையனின் வீரன் ரணகீர்த்திக்காக கல்வெட்டும் உண்டு என்பார்கள் சான்றோர்கள். இக்கல் வரலாற்று பேராசிரியர் சுந்தரம்பிள்ளையால் கண்டெடுக்கப்பட்டதாகும். குமரி மாவட்டத்தில் பல கோட்டைகளை நாம் இன்றும் காணலாம். நகரை சுற்றி அமைந்துள்ளது பத்மநாபபுரம் கோட்டை. மலையை சுற்றி அமைந்துள்ளது உதயகிரி கோட்டை. மலையின் மேலே காணப்படுவது மருந்து கோட்டை. கடலை தொட்டு காணப்படுவது வட்டக்கோட்டை. வட்டக்கோட்டை கடுக்கரை கன்னியாகுமரி கோட்டையின் ஒரு தொடர்ச்சியாகும். இது முக்கடலம் கூடி முழங்கும் குமரித்துறையிலேயே அமைந்துள்ளது. வட்டக்கோட்டை பற்றிய குறிப்புகள் பண்டைய இலக்கியங்களிலோ கல்வெட்டுகளிலோ காண கிடைக்கவில்லை. ஆனால் இக்கோட்டையின் அமைப்பு உள்ளே காணப்படும் மண்டபங்கள் ஆகியவற்றை உற்று நோக்கும்போது இக்கோட்டை ஒரு காலத்தில் முத்துக்குளிக்கும் துறைமுகப்பட்டினமாகவும் குமரித்துறையின் தலைமை காவல்தளமாகவும் இருந்தது என்றும் அவ்வாறு வர்த்தக வளத்தினை பாதுகாக்க வேண்டிய பாண்டிய மன்னர்கள் இங்கிருந்து மண்கோட்டை இடித்து கல்கோட்டையாக கட்டினார்கள் என்றும் அறிய முடிகிறது. காரணம், பாண்டிய மன்னர்களின் சின்னம் மீன். கோட்டையின் உள்ளே மீன் சின்னங்கள் இன்றும் நாம் காணலாம். பாண்டிய மன்னர்களது குலதெய்வம் குமரி என்ன என்பதை தென்னவர்தம் குலதெய்வம் தென்குமரி என அக்கோயிலில் காணப்படும் கல்வெட்டு கூறுகிறது. சேரர் வழிவந்த வேணாட்டு மன்னர்களின் போர்த்திறனுக்கும் அரண் வலிமைக்கும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது புலிகுறிச்சியில் உள்ள உதயகிரி கோட்டை. இக்கோட்டை 260 அடி உயரமான ஒரு சிறிய மலையை மையமாக கொண்டு 85 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்துள்ளது. முன்பு ஒரு காலத்தில் சேர மன்னர்களின் முக்கிய படைத்தளமாக விளங்கியது. மட்டுமின்றி மாட மாளிகைகளும் கோபுரங்களும் நிறைந்த நகரமாகவும் திகழ்ந்தது. சோழ பேரரசன் ராஜராஜன் காலத்தில் சேர நாட்டை ஆண்டு வந்தவன் பாஸ்கர ரவிவர்மன். ராஜராஜ சோழன் தமது தூதுவனை சேர நாட்டிற்கு அனுப்ப சேரவேந்தன் பாஸ்கர ரவிவர்மன் அரசு நெறி தவறி தூது வந்த சோழ நாட்டு வீரனை உதயகிரி கோட்டையில் சிறை வைத்தான். அதை கேள்விவிட்ட ராஜராஜ சோழன் கொதித்திழந்து தமது படையுடன் உதயகிரி கோட்டை வந்தடைந்து கோட்டை கொத்தங்களை அழித்து நகர் எரித்து தூதனை விடுவித்தான். 12 மணி நேரத்தில் 18 காடுகளை கடந்து சோழர் நாட்டை சென்ற வேகம் அவர்களது போர்த்திறமை ஆகியவை நம்மையெல்லாம் வியப்பில் ஆழ்த்துகிறது. ராஜராஜ சோழன் குதிரையின் மீது ஏறி உதயகிரி கோட்டையின் உள்ளே நுழையும் காட்சியை உதயசூரியன் எழுவது போல இருந்தது என ஜெயங்கொண்டார் தமது கலிங்கத்து பரணிலே அழகுட கூறியுள்ளார். உதயகிரி கோட்டையின் சிறப்பு அது எரியொட்டி அளிக்கப்பட்ட நிகழ்ச்சி சேரமணன் கடல் வழியே ஓடிய செய்தி ஆகியவற்றை திருக்கோயிலூர் கல்வெட்டு உறுதிப்படுத்துகின்றது. சோழ நாட்டின் வேளப்படை மிகவும் வலிமை மிக்கது. சோழ நாட்டு அரசு 50,000 யானைகளை கொண்டது. பண்டைய தமிழர்கள் போர் நெறியை 5 பிரித்தனர். பகைவரை எச்சரிப்பது வெற்றி, படையெடுப்பது வஞ்சி, பகைவரது அரணை அழிப்பது உலங்கை.

போர்க்களத்தில் நின்று போராடுவது தும்பை, போர் வெற்றி காண்பது வாகை. இதில் உதயகிரி கோட்டையின் அழிவு ஒளிங்கையின் பார்ப்பிடும். இறைத்து அழைக்கப்பட்ட உதயகிரி கோட்டை நூற்றாண்டுகளுக்கு பின்னர் சேரர் வழிவந்த வெளிநாட்டு மன்னர் மார்த்தாண்டவர்மனால் புனரமைக்கப்பட்டது. உதயகிரி கோட்டையில் கிடைத்த ஒரு பெரிய பீரங்கியை 1200 படை வீரர்களும் 16 யானைகளும் சேர்ந்து சிறிதும் அசைக்க முடியவில்லை என இராணுவ தளபதிகள் கூறியிருக்கிறார்கள். இவ்வாறு உதயகிரி கோட்டை சேர சோழ மன்னர்களின் வரலாற்றிலே சிறந்ததொரு இடத்தை பெற்று வரலாறு கண்ட கோட்டையாக இன்றும் நம்மிடையே திகழ்கிறது. ஆசிய துணைக்கண்டத்திலே மிகவும் நீளமான உயர்வானது மாத்தூர் தொட்டி பாலம். இத்தொட்டில் பாலம் 115 அடி உயரத்தை கொண்டது. 1966 ஆண்டில் கட்டப்பட்டதாக பொதுத்துணை பொறியாளர்கள் கூறுகின்றனர். தென்குமரியின் திருக்கொற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி பார்ப்பதற்கும் குளிர்பதற்கும் உகந்தது மட்டுமின்றி பார்ப்போரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு போகிறது. அவ்வளவு இனிமையான ரம்மியமான இயற்கை காட்சிகள்

1966 ஆம் ஆண்டில் கட்டப்பட்டதாக பொதுத்துணை பொறியாளர்கள் கூறுகின்றனர். தென்குமரியின் திருக்கொற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி பார்ப்பதற்கும் குளிர்பதற்கும் உகந்தது மட்டுமின்றி பார்ப்போரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு போகிறது. அவ்வளவு இனிமையான ரம்மியமான இயற்கை காட்சிகள் நிறைந்ததாகும். உண்மையிலேயே சொல்லப்போனால் குற்றாலத்திலே குளியல் போட்டு வருபொருள் இங்கும் வந்து குளியல் போடுவது வழக்கம். எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் ஆண்டு பழமையான சிவன் கோயில் அருவியின் அருகிலேயே இருப்பது பக்த கோடிகளின் மனதில் இனிமையை பயப்பதாகும். மாபெரும் துறவியும் மிகப்பெரிய தத்துவ ஞானியுமான சுவாமி விவேகானந்தனின் 100வது பிறந்தநாள் 1963 நாடெங்கிலும் கொண்டாடப்பட்டது. அதையொட்டி இந்தியாவின் தென்கோடி முனையில் தவக்கோல திருக்கோயில் 1964 கடல் நடுவே ஒரு நினைவாலயம் 1770 கட்டப்பட்டது. மணிநடத்தில் உள்ளார்ந்த தெய்வத்தன்மை உள்ளது என்றும் உபநிடத உண்மையில் விவேகானந்த கேந்திரம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டுள்ளது. உத்தம மனிதர்களை உருவாக்குவதும் ஒளிமயமான தேசத்தை நிர்மாணிப்பதுமே அதன் முக்கிய நோக்கங்களாகும். மக்களிடையே ஆன்மீக சக்தியை வெளிப்பட செய்து அதற்கு வழிவூட்டி தேசிய புனர் நிர்மாணத்திற்காக பொருளாதாரம் பண்பாடு ஆன்மீகம் போற்றி பல்வேறு துறைப்பணிகள் அந்த ஆன்மீக சக்தியை பயன்படுத்துவது கேந்திரம் கருத்தும் சுயநலமின்றி உலருக்கு கொண்டு செய்வதை இறைவனையடைய ஒரே வழியாக ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தங்கள் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்காக பயிற்சியை உயர்ந்த கேந்திரம் உலகுக்கு அளிக்கிறது. சுவாமி விவேகானந்தரின் கனவுகளை நனவாக்கும் பல நற்பணிகளை தோன்றி வைக்கின்றனர் நாடு முழுவதும் செய்து வருகின்றனர். இன்று மனித சமுதாயத்தில் உள்ள ஒரு பெரும் சவால் எழுச்சி எஞ்சியிருக்கும் இயற்கை வளங்களை பேணி காப்பதுடன் மாற்று எரிபொருட்களை கண்டுபிடிப்பதில் உள்ள அவசியமும் அவசரமுமே ஆகும். இயற்கையோடு இணைந்து செயல்படுவோம் சூழலை காப்போம் என்பதற்கிணங்க இயற்கை வள அபிவிருத்தி திட்டத்தை விவேகானந்த கேந்திரம் அறிமுகப்படுத்தி நடைபெறுத்தியுள்ளது. எளிமின் விளிமின் ஏற்றும் அலையும் துறவி என்ற அழகிய கண்காட்சி நம் பாரத தாய்நாட்டின் தென்கோடியான தேசிய துறவியும் மாபெரும் தத்துவ ஞானியுமான வீர புதல்வர் சுவாமி விவேகானந்தரின் வீரமிகு வாழ்க்கை சரித்திரத்தையும் அவர் வாழ்ந்து காட்டிய விதம் மக்களுக்கு அவர் ஆற்றிய தொண்டு ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்காகவும் தேசிய ஒருமைப்பாட்டுக்காகவும் ஏழை எளியோர் ஆகியோரின் நலனுக்காக நாடு முழுவதும் அரைந்து திரிந்து சேவையாற்றிய அன்னாரின் அரிய வாழ்க்கையை எடுத்து கூறுவதாகும். நாடு முழுவதும் அவர் அரைந்து திரிந்து காரணத்தினாலேயே அவருக்கு அலையந்திரவு என்ற பற்றப்பெயர் உண்டு. தேசப்பிதாவினால் காந்தியடிகள் நினைவு மண்டபம். நாட்டின் விடுதலைக்கு வித்திட்டவரும் தேசப்பிதாவுமான மகாத்மா காந்திஜியின் நினைவு மண்டபம் 1956 கேரள மாநிலம் அரசாங்கத்தால் கட்டப்பட்டது. மொழிவாரி மாநிலங்கள் ஆக்கப்பட்டதால் இந்த நினைவு மண்டபம் தமிழக அரசால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. அக்டோபர் 2 மகாத்மா காந்தியின் பிறந்த நாளில் மட்டும் சூரிய ஒளி இந்த மண்டபத்தில் படுவது ஆச்சரியப்படுவது ஒன்றாகும். அகில இந்திய காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் தமிழக முதலமைச்சருமான பெருந்தலைவர் காமராஜர் மகாத்மா காந்தியோடு தோளோடு தோள் நின்று சுதந்திரத்துக்காக போராடியவர். இந்தியாவின் கல்வி தந்தை என்றே அம்மகானை அழைக்கலாம். காரணம் அம்மகான் நாட்டின் கல்வித்தரத்தை முன்னேற்றுவதற்காக அரும்பாடுபட்டவர். எளிய வாழ்க்கையை கடைபிடித்த எடிலா தவ புதல்வர் தனக்கென வாழா மைந்தர். நம் பாரத தாய்நாட்டின் கடந்த கால மற்றும் நிகழ்வால நிகழ்வுகளை ஒருங்கே அமையப்பட்டதும் வரலாற்று தொன்மையை எடுத்து எனும்பும் அரசு அருங்காட்சியம் காண்போர் உள்ளங்களை கவர்கின்றது. பாரத பண்பாட்டுக்கும் நமது நாகரிக சிறப்புக்கும் எடுத்துக்காட்டாக இந்த அருங்காட்சியம் விளங்குகிறது.

இந்த தமிழ் மாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து நேயர்கள் கேட்க இருப்பது குமரி எழிலன் அவர்கள் எழுதி வழங்கும் சிறுகதை சாலையோர சாட்சிகள்.

ஒரு சாலையோர சாட்சி. ஆலமரங்கள் பல ஊர்களின் எல்லையில் சாட்சியாய் காட்சியளிப்பதுண்டு. சில ஊர்களில் அரசமரமும் சில ஊர்களில் வேம்பும் நாவலும் சாட்சிப்பணி ஆற்றுவதுண்டு. ஆரல்வாய் மொழியில் ஒரு சுமை தாங்கியும் குளித்துறை ஆற்றின் மீது விட்டிருக்கும் பாலமும், கன்னியாகுமரியில் சங்குத்துறை சங்கிலிகளும் பல நிகழ்வுகளின் வாழும் சாட்சிகள். இவை எவையும் எந்த அரசவையிலும் நீதிமன்றத்திலும் நேரில் வந்து சாட்சி சொல்லப் போவதில்லை. கிளியும் புறாவும் கண்டிடந்த தாய்ப்பசுவும் கதைகளின் மதிப்பேற்றத்துக்காய் பயன்பட்டதுண்டு. ஆனால் நல்லூரின் சாலையோர சாட்சியாய் அந்த சுருட்டை முடியும் கருப்பாய் ஒல்லியாய் அழுக்கான சட்டை சாரத்துடன் ஒரு குப்பியில் தண்ணீரும் ஒரு சின்ன சாயம் போன நீலத்துண்டுடன் யாருக்காகவோ எதற்காகவோ காத்திருக்கும் அந்த பெயர் தெரியாத மனிதர், 70-க்கும் 80-க்கும் இடையே ஊசலாடிக் கொண்டிருக்கும் வயது. எப்போது இடுவார், எப்போது தூங்குவார், எங்கே தூங்குவார் யாருக்கும் தெரியாது. கிராமத்து மருத்துவமனை திறக்கும் வரையில் அதன் வாசல் நடையில், எப்போதாவது யாருமில்லா காலை நேரத்தில் பேருந்து காத்திருப்பு அறையில், யாராவது வந்து 30A கிளக்க போயிட்டா என்ற கேள்விக்கு கணீர் குரலில் 30B போயிருக்கு என்று நறுக்கு தெரித்தார் போன்ற பதிலுடன் நிறுத்தி கொண்டு வேறு திசையை பார்த்து கொண்டிருப்பார். அவராக யாரிடமும் பேச்சு கொடுப்பதில்லை. எப்போதாவது ரயிலடி குளை என்கிற செடியை வேரோடும் பிடுங்கி பேருந்து காத்திருப்பு அறையில் பறந்து கிடக்கும் வாழ்நாள் முடித்து மஞ்சள் பழுப்பு ஏறிய வேப்ப இலைகளை தூர்த்து பெருக்கி போடுவார். எவனாவது குடியும் குடித்தனமுமாய் இருந்துவிட்டு போன குப்பிகளை எடுத்து உடைந்து யாரின் காலாவது பதம் பார்த்து விடாதபடி ஒதுக்கமான புதர்களில் கொண்டு போடமாட்டார், வைப்பார். ஒரு அப்பன் தன் மகளை காலை 5:30 முதல் பேருந்தில் வேலைக்கு போக கொண்டு விட, அவள் யாரோ ஒரு இளைஞனின் எந்திர ஈருருளியில் பின்னால் அமர்ந்து எதிர்த்திசையில் செல்வதைக் கண்டு, கலிகாலம், இன்னும் என்னமெல்லாம் நடக்கப் போகோ என்று சின்ன சிரிப்புடன் சொல்லிக்கொள்வார். பக்கத்தில் இருந்த யாரோ, என்ன சொன்னீரு என்று கேட்டால், காலம் கலிகாலம்னு சொன்னேன், சமஞ்ச பிள்ளைய வேலைக்கு போக விட்டா அது எங்கேயோ போவு. அதுக்கு அப்பன் உமக்கு தெரிஞ்சவன்னா சொல்லி தட்டி வைக்க சொல்ல வேண்டியதுதானே. அப்பன் கேட்பான், அம்மா அழுவா, அது மருந்தடிக்கும், இந்த பாவம்லாம் வேணுமா என்று சொல்லிக்கொண்டே இடம் விட்டு அகலுவார். மின்சார கம்பியில் மின்சாரத்தில் அடிபட்டு விழுந்த காக்கையின் சொந்தக்காரர்கள் கா கா கரகரவென உப்பாரி வைத்து முடியும் வரை காத்திருந்து ரெக்கைகளை பிடித்து காக்கையின் உடலை ஏதாவது ஒரு பள்ளத்தில் போட்டு மண்ணால் மூடுவார். ஊரிலிருந்து ஏதாவது 8-10 பயல்கள் சைக்கிளில் வேகமாய் வருவது கண்டால் சாலையில் வரும் மலைக்கடத்தி ஆற்றுமண் கடத்தி வண்டிகளின் வேகத்தை குறைக்க சாலையின் குறுக்கே கைகாட்டி கைவிரித்து நிற்பார். சவத்துக்கு பிறந்ததுகளே, தெருவை விட்டு ரோட்டுக்கு சைக்கிள் சமண்டிட்டு வந்தா சைக்கிளை பிடுங்கி பள்ளக்குளத்தில் போட்டுருவேன் என்ற மிரட்டலும் தீர்ப்பும் இடையிடையே அரங்கேறும். எப்போதாவது ஊரின் கிழக்கு எல்லையில் உள்ள தண்ணீர் தாங்கியின் நிழலில் தென்னந்தோப்புகளும் மேட்டுப்பத்து வயல்களும் சந்திக்கும் இடத்தில் சந்நிதானம் கொண்டிருப்பார். அன்றொரு நாள் ஒரு நெகிழி பாத்திரத்தில் சோறும் நெகிழி குப்பியில் தண்ணீரும் இருக்க கால்வாயில் கையலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்தேன் என்று சிலர் சிலாகிப்பர். அன்னதான கோயில் வரிசையில் அந்த ஊர் பண்ணையார் குடும்ப உறுப்பினர்கள் கூட காத்து கிடக்க இவரின் காலடி, ஏன் கண்ணடி, ஏன் காற்றடி கூட அந்த பக்கம் வீசியதில்லை. எந்த வீட்டு கல்யாண பந்தியிலும் இவரை கண்டதில்லை.

இவ்வளவுக்கும் 50 அடியில் அடிக்கடி திருமணம் நடக்கும் மண்டபம் அமைந்துள்ளது. மண்டபக் காவலர் இவரது நெருங்கிய சொந்தக்காரரும் கூட. அதிசயமாய் அவர் முகத்தில் தோன்றிய புன்னகை சிரிப்பாய் விரிந்தது. பேருந்துக்கு காத்திருந்த அவர் வயதையொத்த ஒருவர், "ராஜாமணிக்கு என்ன திடீர்னு சிரிப்பு பொத்துக்கிட்டு வருவு?" எனக் கேட்டார். "கலி காலத்தில் இதெல்லாம் நடக்கும்னு ஐயா வைகுண்டர் அன்னைக்கே சொன்னாரு." "சரி, ஐயா என்னதான் சொன்னாருன்னு சொல்லுமே." "மருமகன் முகம்பாரா மாமியாள், மருமகன் தோள் தொட்டு மண்ணெண்ணையில் ஓடும் வாகனத்தில் பயணிப்பாள்னு சென்று சொல்லி குலுங்கி குலுங்கி சிரித்தார். "ஆமா, காலம் மாற மாற நாமளும் மாறணும்லா. நடந்தே 4 மைல் போனோம். அடுத்த பஸ் ஸ்டாண்டுக்கு இலவச பஸ்ஸில் போகிறாளுகோ பொம்பளையோ. நாக்காமடத்தில் இருந்து நாரோல் வர நடந்து போய் படித்தோம். நான், எங்கள் அக்காலாம், எங்கள் பேரப்பிள்ளையோ ஓசி பஸ்ஸு யமஹா புல்லட்டுன்னு போகிறானுகோ. சினிமா பார்க்க நாரோலுக்கு போயிட்டு பேய் உறங்குற நேரத்தில் நடுச்சாமோ நடந்தே வீட்டுக்கு வந்தோம். இப்போ நட்ட நடு வீட்டில் பேய்ப்படம் பார்க்குதுகோ. ஆத்தா, அம்மா, மொவா, பேத்தி எல்லாம் தலையை முடிகிற வேலை இல்லை. பின்னல் போடுக சோழியெல்லாம் கிடையாது. அந்த பேய்களை தலையை விரித்து போட்டு இந்த பேய்கோ நடுச்சாமம் வர பார்த்துட்டு இருக்குதுகோ." ஒரு நாளும் அவராய் வாய்த்திறக்காத ராஜாமணி அவரே திருவாய் மலர்ந்து அருளினார். "ஓட்டு போடுகிறத பாருமே. அந்த காலத்தில் நாகர்கோயிலுக்கு முன்னையும் விளையாட்டு ஸ்டேடியத்திலேயும் சந்தை மேட்டிலேயும் கோட்டாத்து போயிலப்பேட்டையிலையும் தலைவன் மாறு பேசுவா. நாம் போய் கேட்டுக்கோம். இப்போ தெரு தெருவா, வீட்டுக்கு வீடு, ரூமுக்கு ரூமு வந்துல்லா ஓட்டு கேட்கான்கோ. அந்த காலத்தில் தோப்பூரில் மட்டும் ஒரு ஓட்டாஃபீஸ் இருந்து இப்போ ஊருக்கு ஊர் எலெக்ஷன் வந்தால் ஓட்டாஃபீஸை துறக்கானுகோ. ஓய், அது கூரையில் போட ஓடு செய்ய ஆஃபீஸு. அது ஓடு, இது ஓட்டு வாக்குன்னு தமிழில் சொல்லுவா. டவுனில் சாயந்தரத்துல எல்லாம் படங்களில் சக்கா எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கு, மட்டிப்பழம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கு, பிறுக்கு சக்கா உங்கள் ஓட்டு எனக்கு தாங்கு." ராஜாமணி எப்போதாவது சிகரெட்டும் என்றாவது பீடியும் சில நேரங்களில் சுருட்டும் வலிப்பதுண்டு. கொஞ்சம் மனநிலையும் கொஞ்சம் குரல் பிழைவும் கொண்ட முருகனிடம் ஒரு மகள் பிகாம் படித்தவள், ஒரு மகன் ஐடிஐ படித்தவன் உண்டு. பீடியாம் சிகரெட்டாம் குடிக்கியா என்று அன்னடிப்பதும் உண்டு. "பீடி சிகரெட்டு குயிக்கப்படாதுன்னு மகன் சொல்லிக்கான், கண்டா ஐப்பான்" என்று மறுமொழி வேற்றுமொழி பேசியது போல் குளறுவான் முருகன். 2 ஏக்கர் நிலம், 2 தென்னந்தோப்பு, 1 மாந்தோப்பு, 1 பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரன் முருகன் என்ன மாதிரி ஆயிட்டான். நான் ஒரு இடத்துல இருக்கேன், அவன் ஊர் பூரா அலையான். அன்னதானம், கல்யாண வீடு, கருமாதி வீடு, சடங்கு வீடு, எங்கும் யாரும் அழைக்காமல் போவான். யாரும் உணவு தர மறுத்ததில்லை. ஊரிலேயே பெரிய ஓட்டு வீடு, மேலே தெருவில் செல்லப்பா வீடு, கேள்விப்பட்டிருக்கீளா? அவர் தன் தோளில் ஒரு மண்கலயம் வைத்து பழைய ரோட்டுக்கு அருகே உள்ள பூச்சாத்தாங்கோயில் பக்கத்து ஓடையில் தண்ணீரை கோரி கணவதி அப்பா கடையில் உப்பு மிளகு கத்திரிக்காய் வாங்கி இடுப்பில் சொருகி கொண்டு நடக்கையில் சாக்ரடீஸ் நடந்து போவது போல இருக்கும். "மாப்ளே" என்றும் "மக்கா" என்றும் "மருமகனே" என்றும் உறவுமுறை சொல்லி எதிரில் வருபவர்களை அழைத்து கொண்டு வேறு எந்த புலம்பலும் இல்லாமல் தன் வீட்டு அடுக்கலையில் தனியாய் சமைத்து, தனியாய் உண்டு, தனியாய் உறங்கி, தன் வயலில் தானே மண்வெட்டியால் உழுது, பொளித்தட்டு பலகையில் மரமடித்து, தன் கையால் விதைத்து, தானே களை பறித்து, தானே அறுவடை செய்து, தானே உரலில் நெல் குற்றி, தானே புடைத்து அரிசியாக்கி கஞ்சியோ சோறோ ஆக்கி தின்ற கதை அல்ல, அல்ல கதையல்ல, இந்த ஊரில் உள்ள எல்லோருக்கும் தெரிந்த உண்மை அது. அவரது முன்கதையை ராஜாமணி ஒருவரிடம் சொல்லி கொண்டிருந்தார். "கேட்ரா, இந்த முருகன் இப்படி லாந்துகான், அந்த செல்லப்பரு அப்படி இருந்தார்.

என்று சொல்லுகிற அந்த செல்லப்பிரு கதையை கேட்டுக்கிறா? யாரு கண்டா கேட்டா? அழுத்து கொண்டார் எதிராளி. அவருக்கு வடக்கிருந்து பொண்ணு அமைஞ்சு அந்த அம்மை தங்க நிறத்தில் தளதளன்னு இருப்பாவலாம். அவருக்கு மருமவ முறை வருமா? கல்யாணமாகி 10 மாசத்தில் குழந்தை பிறந்து அந்த காலத்தில் ஆசுத்திரி ஏது டாக்டர் ஏது? சன்னி வந்து அம்மையும் பிள்ளையும் செத்து போச்சான். அண்ணியிலே இருந்து அவருக்கு அந்திய காலம் வர மனுஷன் அத்தனை அழுகையையும் அடக்கி வச்சுட்டு வாழ்ந்து முடிச்சிருக்காரு. இன்னைக்கு மாதிரி இல்லை, அன்னைக்கெல்லாம் ஒருத்தி இருக்கையிலேயே அடுத்தவளை கட்டின காலம் அது. வேற கல்யாணமே கட்டாமல் 75 வருஷம். ராஜாமணி கண்ணீரில் கண் மிதந்தது. ராஜாமணிக்கு வீடே கிடையாதா? உண்டு. ராஜாமணிக்கு நிலவலம் இல்லையா? இருக்கிறது. கல்யாணமானதா இல்லையா? காதல் தோல்வியா? அதுதான் தெரியாது. எந்த வேலைக்கும் போகாமல் எப்படி சாப்பாடு நடக்கிறது? பேருந்து நிறுத்தம், மருத்துவமனை வாசல்படி, சின்னையம்பிள்ளை பாட்டா களத்து புரை வாசல், எப்போதாவது தண்ணீர் தாங்கி நிழல். அவர் தண்ணீர் அடித்து யாரும் கண்டதில்லை. அவர் போதையில் உளறி யாரும் கேட்டதில்லை. அவர் பாதையில் கிடந்து யாரும் பார்த்ததில்லை. 20 வீடுகள் சேர்ந்து இருந்ததால் சேரி என்று பெயர் கொண்ட அந்த 2 ஆறுகளுக்கு இடையேயுள்ள குக்கிராமத்தில் தற்போது 10 வீடுகளும் 10 இடிபாடுகளுமே உள்ளன. அவற்றில் ஏதோ ஒன்று இவருடையது. சொந்தக்காரர் ஒருவர் இவரது வயலும் தோப்பும் சேர்ந்த இடத்தை பராமரித்து இவர் எப்போது கேட்டாலும் தட்டாமல் காசு கொடுக்கிறார். வாரத்துக்கு 1 கட்டு பீடி, 1 பாக்கெட் சிகரெட்டு, 2-3 சுருட்டு, அவ்வப்போது நெகிழிப்பையில் சோறு, இட்லி அல்லது ஆப்பம். வேறு என்ன செலவு? காலத்தின் இடத்தின் நேரத்தில் சாட்சியாய் ராஜாமணி. எந்த நாட்டுக்கும் ராஜா அல்லாத, எந்த ஆராய்ச்சி மணியும் ஒலிக்காத இந்த ராஜாமணியின் ராஜ்யம் அந்த சாலையோரம். கொடி கட்டாமல் மந்திரி பிரதானிகள், சேனைகள், குதிரைகள், யானை தேர் படைகளின்றி தினம் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் ஒரு டெமஸ்தனிசை போல, ஒரு சாக்ரட்டிஸை போல, ஒரு செல்லப்பாவை போல அவர்களுக்கு சாட்சியாய், ஊருக்கு காட்சியாய் இன்றும் வாழ்கிறார்.

சாலையோர சாட்சிகள் நிகழ்ச்சியில் இதுவரை நேயர்கள் கேட்டது திரு குமரி எழிலன் அவர்கள் எழுதி வழங்கிய சிறுகதை.

வசந்தம் தளிர்ப்பு, ஹேமந்தம் குளிர்ப்பு, வசந்தம் தளிர்ப்பு.